கிரேகவல கம்போ கிரேவல கம்போ ஜிபிரி நம்பரவதாசி வசனக்கலாம் கிரே கம்போ

சுவாமி உதயாங்கூசி துர்மச்சிருக்கிற வாஜாம சுல்பச்சரி வல்தரபதரி சிலம்சரி தாராளவாரம குரு சமத்து மசி அன மசித்து வர பக்கம் ராத்தி கம்பே முன்னல பொலகே ஜைலம் ஜம்மே நெல்கிச்சி அம்பே நஞ்சகரம்பே குசிரி كندا فقري دقني دسم كندا بشي ديري عند من كسي عدنا لبي سوي سوي دسينا في قروك دربك سيدي كم قلت شي أمرك زيدي أبن قرار أبوك كودي هدي سلالي ما بالنسي والظلم بالمال ما بشري دس للكريد